பாண்ட ரக்கிய கிச்சர் தாய் நீர பிரிதா மேல சக்கன ரக கை வாசாயா தல் கோரா சே நிமானியா.